விஷமாதிரி விஷமாதிரி விஷமா நகி பிரஜம்சு விஷமாத் போனிஸ்மாத் பாணிஸ்மாத் கேடை விடாணி விஷமாதர் சிச்சமாத் காணிஸ்மாத் சொல்லுக பிராணி விஷமாத் சிஞ்சோ விஷமாத் விஜோ விஷமாத் போ விஷமாத் போகு.